0: happening that Tejshree is reporting on. One, of course, is that Sonam Wangchuck has written to hospital authorities stating that he is fine and he wants to join the protest. You have Sonam Wangchuck's wife moving the High Court, challenging what she calls is the illegal confinement of Sonam Wangchuck at a government hospital. And of course, the protest that is happening on the ground. Will there be any sort of talks is the big question. But as of now, that's the latest that we have for you. Moving on now, leaders and workers of National Conference, led by Farooq Abdullah, gathered at Jantar Mantar demanding statehood for Jammu and Kashmir. National Conference leaders are staging protests without permission from the Delhi police, while Chief Minister Umar Abdullah has been leading the campaign party. President Farooq Abdullah is leading this protest at Jantar Mantar in the national capital. Meanwhile, the Congress has gone a step further, demanding statehood plus, calling not only for the restoration of statehood, but also constitutional guarantees for land and job rights.
1: Workers are gathered here and holding a protest on statehood demand. Sir, kya demand hai kya?
2: हम तो चाहते हैं
3: कि जो हमारे एमपी है वहाँ वो भी हमारी बात उठाए और जो बाकी जो हमारी लाइक माइंडेड पार्टीज है वो भी हमारी बात उठाए।
4: शांति से प्रदर्शन करने की इजाजत नहीं दी जाती। जमहूरियत का गला घोटा जा रहा है। हम लोग जम्मू कश्मीर से 50-60 ज्यादा से ज्यादा 100 लोग इस उम्मीद के साथ के जंतर मंतर में बैठ के हम प्रदर्शन करेंगे और अपने हकूक मरकजी हुकूमत से मांगेंगे। मरकजी हुकूमत को याद दिलाएंगे कि उन्होंने सदन के अंदर और सुप्रीम कोर्ट के सामने ये वादा किया था कि इलेक्शन के फौरन बाद रियासत का दर्जा वापस लौटा दिया जाएगा।
0: In other political news, this time from the south, a political storm has erupted in Tamil Nadu after DMK MLA G.V. Markandeyan was arrested over his controversial remarks targeting Chief Minister Vijay. The Vilanthikulam MLA allegedly called Vijay a shameless CM and warned that if the assembly doors were locked, quote unquote, his bones would be crushed, triggering a massive political row. DMK Chief M.K. Stalin has strongly condemned the arrest, accusing the TVK government of abandoning democratic values and targeting his party leaders. The BJP has backed the police action, saying the arrest was justified, and accused the DMK of attacking Chief Minister Vijay out of political frustration.
5: இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நான் என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவரை அடிப்பு விடுவானா? பூட்டிப்பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான் சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்ட யார வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து நாங்க உணவு பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேரடிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்.
6: முதலமைச்சரை குறித்து தவறாக பேசிவிட்டார் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது உள்ள அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கள் தலைவர்களை பற்றி என்ன தவறாக பேசியிருக்கிறார்னு பார்த்து நாங்களும் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.
7: Unable to digest others in power, the DMK people are trying to provoke and they are really upset and they are spitting venom and making derogatory remarks. Whoever